மத மராளினி பதனி வாழிகை தலனு வாழ்ச்சி தகையின் சகா வனமயூரமுலு நீ வயாரமுலு வகலு நேர்ச்சின